தேவத்தோடு குருநாராயணும் தான் குரு குரு சச்சாரு குரு தொட்டு சற்பாய ஜன்மானுக்கு சப்பனிகா ஹர்கோந்தா சாப்பாய ஹர்கோந்தா.